0: சபரி வானொலி நேயர்சந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள், தங்கள் குரலில் உங்கள் விருப்பமான பாடலை பாடி மகிழுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி. நேயர் சொந்தங்கள், 8270330491 மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், வணக்கம் ஐயா.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், சரவணகுமார்.
0: வணக்கம் ஐயா, வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் இணைந்தமைக்கு நெஞ்சாத நன்றிகள் ஐயா. குறுங்கள், உங்கள் பாடல் பாடுங்கள்.
1: மரங்களில்

மேகங்கள் போட்டிடும் கோலம், அது காத்தினில் கலைந்திட போகும். மேகங்கள் போட்டிடும் கோலம், அது காத்தினில் கலைந்திட போகும். காலை கதிரவன் சிதைத்திடும் பனி போல், காலை கதிரவன் சிதைத்திடும் பனி போல்.

நம்பி பாதையில் பயணம், இதில் நுழைவது என்பது சுலபம். கோடையில்

பாதையில் பயணம், இதில் நுழைவது என்பது சுலபம், பின்பு திரும்பிட நினைப்பது பாவம்.

0: காதல் ஒரு வழி பாதையில் பயணம், இதில் நுழைவது என்பது சுலபம்.
1: அருமையா, அருமையான ஒரு பாடல். மெய் மறக்க கேட்டு ரசித்தேன் ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள். நெஞ்சை வருடியது உங்கள் பாடல். எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. அழகான ஒரு சோகமான பாடலாக இருந்தாலும் சுகமாக கேட்டு ரசித்தேன் ஐயா. இதையும் கடிந்த நன்றிகள் ஐயா உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி ஐயா. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்கள் அழகான ஒரு அருமையான ஒரு பாடலை பாடி சென்றார். அவர்களுக்கு இதையும் கடிந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம், நேயர் வருவதற்குள் ஒரு பாடலை கேட்டு மகிழ்வோம். நேயர் சொந்தங்களே,

0: அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் எனக்கு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: வணக்கம் சார் ராஜேஷ்.
0: வணக்கம் ஐயா. ஆ, நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. மகிழ்ச்சி. பாடுங்கள் ஐயா. ஆ, பாடுங்கள் ஐயா.

இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடமே. இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடமே. இதில் வாழும் இசையே மலராய் நாளும் சூட்டுவே. இசையே மலராய் நாளும் சூட்டுவே. இதயம் ஒரு கோவில், அதே உதயம் ஒரு பாடமே. ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே. உயிரின் தீவனாடிதான் நாதம் தாளமானதே. உயிரில் கலந்து பாடும் போது எதுவும்

காமம் தேடும் உலகிலே கீதம் என்னும் தீபத்தால் ராமநாமம் வீதிலே நாதத்யாகராஜரும் பூனை புருச்சி உயிரில் விளக்கையே ஸ்ரீநாரம்மா

வாழும் அளமுடன் என்றும் வாழவே. இதயம் ஒரு கோவி, அதில் உதயம் ஒரு பாடல், நீயும் நானும் போவது காதல் என்ற பாதையில். நேரும் நேரும் வந்தது மீதி தூரம் பாதையில். பாதை ஒன்று ஆன போதும் இசைகள் நேரம் ஆனது.

0: நீயும் மனமுடன் என்றும் வாழவேதயம் ஒரு பாடல் இதில் வாழும் மலராய் நாளும் இதயம் ஒரு சூரில் அதில் உதயம் ஒரு பாடல்.
1: அருமை அருமையாக இருந்தது ஐயா. நம்மிடையே சரவணகுமார் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். ஐயா
2: ஹலோ.
1: ஐயா பாடல் கேட்டுங்க, பாடல் கேட்டுங்க ஐயா, தங்கள் கருத்து சொல்லுங்க.
2: அவர் பாடி முடிக்கணும் தான் நான் வெயிட் பண்ணுங்க. மிஸ்டர் ராஜேஷ் ரொம்ப அழகா பாடுனீங்க.
3: இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க எல்லாம் ஸ்டேஜில் ஏறி பாடினவர்.
2: இல்ல ரொம்ப அழகா பாடுனீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்வரங்கள் எல்லாம் நல்லா நிக்குது. அகாரம் ஸ்வரங்கள் எல்லாமே, சாரீரம் எல்லாமே நல்லா நிக்குது.
3: நீங்க
2: நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். அதாவது போல்டா பாடுங்க,

0: அந்த மாதிரி போல்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிக்கிற ஸ்வரத்துக்கு உங்களுக்கு ஒரு மேடையில ஒரு வாய்ப்புகள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி. அழகான ஒரு பாடலை அழகாக பாடிச்சென்றார், இனிமையாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம். கோவை சேரன் மாநகர் ராஜேஷ் ஐயா அவர்களின் குரலில் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சியில் இனியும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ, வணக்கம் சார், கோவையிலிருந்து புவனேஸ்வரி.
1: வணக்கம், வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கோம் சார், நல்லா இருக்கோம்.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ஓகே.

மாந்தர் தேடும் போ

வழியில் ஆடும் ஊர்வசியோ, ஆடும் ஊர்வசியோ, ஆனந்த தேன் காட்டு.

சபையாகும் காணோயை தீர்க்கும் மந்திரமோ, தீர்க்கும் மந்திரமோ ஆனந்தத்தின் காட்டுதான்.

0: ஹலோ ஹலோ, தாலாட்டு கேட்டு அப்படியே தூக்க தாலாட்டு கேட்டு தூங்கி விட்டேன். அருமையாக இருந்தது பாடல் கேட்பதற்கு நெஞ்சாத நன்றிகள். நன்றி நன்றி.
1: ரொம்ப அருமையா பண்ணீங்க. உங்களுக்கும் பரவாயில்ல, நல்லா சரீரம் நல்லா நிக்குது.
0: ஒரே குடும்பம் ஐயா. ஒரே குடும்பம் ஐயா.
1: நல்ல சரீரம் நல்லா நிக்குது. உங்களுக்கும் பரவாயில்ல, வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் எங்க ஆர்கெஸ்ட்ரா ட்ரை பண்ணலாமே.
2: வீட்டுல
1: இருந்து நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா இது இப்படியே இல்லாம நீங்க வெளி உலகத்துக்கு உங்களுடைய திறமைகள்ல கொண்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. நல்லா பயிற்சி பண்ணுங்க.
0: அழகான ஒரு ஆனந்த பூங்காற்று தாலாட்டி சென்றது. கோவை சேரன்மனர் புவனேஸ்வரி அவரின் குரலில் அழகாக கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: கண்ணன் ஒரு கை குழந்தை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை. கண்ணம் செல்லும் தேயின் மதுரை, கொண்டு செல்லும்

மாதவனிந்தாலேலு கண்ணன்னொரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்க விதை கண்ணன் செந்தும் தேனமுதை கொண்டு செல்லும் என் மனதை உன்

என்னவென்று சொல்வேனோ. ஏன் பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சம் உண்டு.

கண்ணுறக்கம் மறந்ததம்மா, கண்ணன்னூறு கை குழந்தை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை, மஞ்சள் கொண்டு நீராடி மொய் குழலில் பூச்சூடி, வஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு தோடி, மஞ்சள் கொண்டு நீராடி மொய் குழலில் பூச்சூடி.

கண்கள் சொல்லும் பூங்க வீதை, கண்ணம் சிந்தும் தேனமுதை, கொண்டு செல்லும் என் மனதை.

0: அருமை அருமை, அழகாக இருந்தது. கண்ணன் ஒரு கை குழந்தை என்று அழகாக பாடினீர்கள். மண் நெஞ்சாத நன்றிகள். கோவை சேரன்மன் நகர் விஜய் பிரவீன்குமார் அவர்கள் அழகான ஒரு பாடலை அழகாக பாடிச்சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள் ஐயா? வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பிலிருந்து நன்றி, எப்படி இருக்கிறீர்கள்? அனைவருமே சிறப்பாக பாடுகிறார்கள். எல்லாம் மேடை பாடகர்கள் போல் இருக்கிறது ஐயா, கேட்பதற்கே மகிழ்ச்சி. பாடுங்கள் ஐயா. நல்லா இருக்கிற ஐயா. ஐயா ஆமாம், அருமையா இருக்கிறோம் ஐயா. வானம் மேகமூட்டத்துடன் அப்படி வெயிலும் மழையுமாக இருந்து கொண்டு இருக்கிறது ஐயா. பாடுங்கள் ஐயா. ஆமாங்க ஐயா, அது சொல்ல மறந்துட்டீங்க, நானும் கேட்க மறந்துட்டேன். சிறப்பு, நன்றி. பாடுங்கள் ஐயா.
1: அன்பேவா

அன்பேவாந்தால் என் மாளிகையில் தெரியும். நிகழ் கொடுத்தால் என் நினைவுகள் வீட்டுக் கொள்ளும். பாறையிலே வெளிச்சமில்லை, பகலிரவே புரியவில்லை, பாறையும் தெரியவில்லை. ஆயிரந்தால் வாழ்வில் வரும் இம்மதி வருவதில்லை.

பறவை தன் சிறகை நஞ்சு தந்தாள் பூங்காத்தி உன் உதவியும் எனக்கு இருந்தாள் போனவளை அழைத்து வந்து காதலை வாழ வைத்தே அழுதபோதும் சிரிக்க கண்டு ஆசைக்கு உயிர் கொடுப்பேன்.

0: அருமையா அருமையாக பாடினீர்கள் ஐயா, சிறப்பு. ஐயா வீட்டிலிருந்து தானே பாடுறீங்க? அப்படியே திரும்பி ஒரே ஒரு வரி மட்டும் பாடுங்க ஐயா. அப்படியாங்க, முதல் வரியே அப்படியே திரும்பி பார்த்து அவங்கள பார்த்து ஒரே ஒரு வரி பாடுங்க ஐயா. போன்ல இல்லையா? போன்ல பாட சொல்லல, போன்ல பாட சொல்லல,
1: புரியல,
0: போன்ல பாட சொல்லலையா? அம்மா அம்மாவை பார்த்து ஒரு அப்படியே ஒரு வரி அங்க
1: பாடுங்கன்னு.
0: ஐயா புரியல ஐயா உங்களுக்கு. ஐயா அம்மாவிடம் அந்த பாடலை அப்படியே அவர்களிடம் அவர்களை பார்த்து இந்த வரியை பாடுங்கள். ஆஹா சிறப்பு. சரிங்கய்யா சரிங்கய்யா சிறப்பு. சரிங்க சரிங்க, அவங்கள தான் பார்த்து பாடுகிறீங்க. அழகு யாருமே அழகாக இருக்கிறது கேட்டு மகிழ்ந்தோம். நெஞ்ச நன்றிகள் ஐயா, நன்றி. மயிலாடுதுறை செம்மனார் கோயில் என் குணசேரன் அவர்கள் செம்மையாக பாடினார். அருமையான ஒரு பாடல், அன்பேவா அன்பேவா என்று அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு அன்பை தேடி அழகாக பாடினார். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடக்கும் என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் காணாமல் போய்விட்டார்கள்.

0: பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று மீண்டும் ஒரு சொந்தம். இதோ வணக்கம் ஐயா. ஐயா
1: வணக்கம் சார்.
0: ஆ வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ஆ வணக்கம் ஐயா, வாங்க ஐயா.
1: மீண்டும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார்.
0: வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி. உங்கள் குரலில் மீண்டும் ஒரு பாடல் கேட்பதற்கு நன்றி. சொல்லுங்கள் ஐயா, பாடுங்கள் ஐயா.

மொழி வீசும் தீபம் வாழ்வெல்லாம் ஒளி வீசும் தீபம் இன்று இருள் சூழ என் செய்தேன் பாவம் இருள் சூழ

இன்பம் காண்பதும் இங்கே அன்பே இன்ப கரை நாடும் என்பார்.

இந்த நிலை மாறும் நாள் என்று கூடும், நிலை மாறும் நாள் என்று கூடும். இன்னும் நினைவாலே கண்ணீரில் வாடும்,

0: நானிங்கே வாழ்ந்தார் இன்பம் காண்பதும் இங்கே அன்பே.
1: அருமையான ஒரு காதல் பாடல் ஐயா. அதாவது இது என்ன படம் ஐயா, எனக்கு தெரியவில்லை.
0: இது பொம்மை கல்யாணம்.
1: ஆஹா, சிறப்பு ஐயா, அருமையாக இருந்தது பாடல் வரிகள். பாடல் வரிகள் சிறப்பு ஐயா, சிறப்பு. அதாவது காதலர்கள் அங்கும் இங்குமாக இருக்கும்பொழுது அழகான ஒரு வரியுடன் இந்த பாடல் வருகிறது ஐயா, சிறப்பாக இருந்தது. எனக்கு அதெல்லாம் தெரியாது ஐயா, என்னை விட்டு விடுங்கள். இது வருகிறது, அடுத்த நேருக்கு வழிவிடுவோம் ஐயா. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல் காதல் பாடல் பாடி சென்றார் பொம்மை கல்யாணம் திரைப்படத்திலிருந்து. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வனொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம்.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேர்ந்தும் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், மனோகரன் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள் ஐயா. பேசாமல் பாடிடுவோம், பாடுங்கள்.
1: நாய் குழப்பிக்கிட்டே இருக்கிறது, காண முடியுமா என்னன்னு
0: தெரியல. என்ன ராகம் ஐயா? படத்துல ஏதோ ஒரு சொல்லுவார்கள், அங்க மேல வான வேடிக்கை எங்கள் பாடலை டிஸ்டர்ப் செய்யுதுன்னு சொல்லுவாரு பாலையோ சிவாஜியோ. அது மாதிரிலாம் பாக்காது, நம்ம மட்டும் நம்ம பாடுவோம் ஐயா, அதெல்லாம் கண்டுக்க கூடாது ஐயா. பாருங்கள் ஐயா,
1: கேட்டு
0: பாடுங்கள் ஐயா.
1: ஊருக்கு தம்பி அறிங்க, டாக்டருக்கும் சொல்லிவிடுங்க, மனம் விட்டு தீர்க்கின்றமா.

0: மனம் விட்டு தீர்க்கின்ற மானே, இந்த வயசுக்கு வளர்கிறதானே அனுபவம். இதுவரை இருவரும் பேசவில்லையே, இந்த இரு இதுவரை மோசையிலையே, அக்காலும் போட்டாலே தாப்பா அது உண்டாச்சி உண்டாச்சி பாப்பா, அக்காலும் போட்டாலே தாப்பா அடிக்கடி சிரித்தாளே, அழகிய பேச்சி அம்பலமாச்சி அதை என்ன சிரித்தாளே, மாங்காயோக்கு மடி சாம்பல் தாருசிக்கு மடி மசக்கையின் காரணம் யாரு, அந்த மாமனும் முழிப்பதை பாரு, மாங்காயோ இனிக்கு மடி சாம்பல் தாருசிக்கு மடி மசக்கையின் காரணம் யாரு, அந்த மாமனும் முழிப்பதை பாரு. அனுபவம் கத்து வைக்கணும் அதுக்கு நீ பட்டு உழைக்கணும், அனுபவம் கத்து வைக்கணும் அதுக்கு நீ பட்டு உழைக்கணும், மாட்டேன்னா சொன்னேன்னா போங்க இப்ப வந்தீங்க மானத்தை வாங்க, மாட்டேன்னா சொன்னேன்னா போங்க இப்ப வந்தீங்க மானத்தை வாங்க, குவக்குவா குவக்குவா குவக்குவா குவக்குவா, அழகிய அண்ணி அனுபவம் எண்ணி அழுச்சடி சிரித்தாளே, ரகசிய பேச்சு அம்பலமாக்கி அது என்ன சிரித்தாளே, குவக்குவா
1: யாருக்கு இந்த பாடல், யாருக்காக இந்த பாடல், ஐயா என்னங்க கடைசியில் அப்படி
2: சொல்லிட்டீங்க,
1: யார் வேண்டுமானாலும் இல்லை ஐயா, கருவில் உள்ளவர்களுக்கு எடுத்துக்கொள்வோம், கருவில் உள்ளவர்களுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், சரிங்க ஐயா. அழகாக இருந்தது பாடல், சில முதலில் ஏதோ என்ன சொல்வது, ஒரு ஒரு வரி நீங்கள் தான் மறக்கல மாற்றி போட்டு மறுபடியும் வந்துட்டீங்க, அது டேஷ் அப்படின்னு விட்டுட்டீங்க விட்டுடுவீங்களோ அப்படின்னு நினச்சா அடுத்த ஒரு லைனில் பிடிச்சிட்டிங்க ஐயா, சிறப்பாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம், நெஞ்சாத நன்றிகள், நன்றிகள் ஐயா,
2: நன்றி நன்றி நன்றி,
1: சிறப்பு அருமை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோர் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல், அழகிய அண்ணி அனுபவம் எண்ணி அடிக்கடி சிரித்தாலே என்று யாருக்காகவோ பாடினார், சொல்ல மாட்டேன் என்று அன்று முடித்தார், பரவாயில்லை ஒரு நாள், அதாவது பழமொழி சொல்வார்கள் கத்திரிக்காய் கால் முளைத்தால் கடை விதிக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று, வருகிறதா என்று பார்ப்போம். நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்,
3: வணக்கம், நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுகிறேன்,
1: வணக்கம் வணக்கம், வாருங்கள்,
3: பாருங்கள், எப்படி இருக்கீங்க,
1: நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்,
3: நல்லா இருக்கேன், வர வர லைனே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப பிஸி ஆயிடுச்சு சபரி,
1: இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய வந்து கொண்டு இருக்கிறார்கள், ஆனாலும் உங்களுக்கெல்லாம் இல்லை என்று யாரும் இங்கே சொல்வதில்லை,
3: சரி
1: பாருங்கள்.

0: தேங்க்யூ.
1: அருமை அருமை, எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்களேன்.
0: என்ன டிப்ஸ்?
1: இந்த குரலுக்கு என்ன செய்கிறீர்கள் என்று?
0: ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல.
1: அப்படி என்றால் எப்படி ஆவது? எனக்கு ஒன்றும்
0: என்ன
1: டிப்ஸ் கொடுங்கள் என்று கேட்கிறேன். குரலுக்கு ஏதாவது செய்யணும், அதாவது மிளகு, திப்பிலி, சீரகம், அந்த திரிபலா சூரணம் அப்படிலாம் சொல்கிறார்கள், அதுமாரி எதனா செய்கிறீங்களா என்று கேட்கிறேன்.
0: அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
1: குழங்கற்கள், கண்ணாடித்தூள்,
0: என்னது
1: குழங்கற்கள், கண்ணாடித்தூள், அது மாதிரி அது கூட இல்லையா?
0: நீங்கள் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன்.
1: சரி சரி, பாருங்கள். மகிழ்ச்சி அருமையாக இருந்தது பாடல் கேட்பதற்கு. நன்றி நன்றி நன்றி
0: அண்ணா. தேங்க்யூ அண்ணா.
1: கோவை காயத்ரி அவர்கள் அழகான ஒரு பாடலை அழகாக பாடிச் சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம்.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 7:47.

போற்றி, திருவிளையாடல் நாயக போற்றி. இடலிலும் தளரிலும் எனதுரு நோய், தொடரிலும் உண்கடல் தொழுதெழுவேன். இடரிலும் தளரிலும் எனதுரு நோய், தொடரிலும் உண்கடல் தொழுதெழுவேன். கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை, விடரினில் அடக்கிய வேதியனே, விடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எனை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரனே, அதுவோ உனது இன்

நீலினும் உண்கடல் விடுவேனல்லே, தாளினம் தடம் புனல் தயங்கு சென்னி, போல் இளமதி வைத்த உன்னியனே, போல் இளமதி வைத்த உன்னியனே, இதுவோ எமை யாழுமாறு ஈவதொன்றெமக்கு இல்லை, அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே, நனவிலும் கனவிலும் நம்பாவுன்னே, மனதிலும் வழிபடல் மறவே நம்மான், உணல் விரி நறுங்கொன்றே போது அணிந்த கனலெறி கனல் புல்கு

தும்மலோடு அருந்துயர் தோன்றினும் அம்பலர் அடியலால் அறற்றாது என்ன கைமல்கு வரிச்சிலை கடை ஒன்றினால் மும்மனில் எரியல முனிந்தவனே மும்மனில் எரியல முனிந்தவனே இதுவோ இமையாளுமாறு ஈவதொன்றே மத்து இல்லை அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே அதுவோ உனது இன்னருள்

செய்யேணி நறுமல உலாய சென்னி மையணி

0: ஊருள்
1: ஆவடுதுறையரணே, அது உனது இன்னருள் ஆவடுதுறையரணே.

விழித்தவனே பெருகியோர் பிரிவி வரினோம்.

படர்வரை அடர்த்தவனே, ஆறிடு படர்வரை உண்ணினும் வசிப்பினும் உறங்கினும் உண்மலர் அடியலால் உறையாது என்ன, கண்ணனும் கடிகமல் தாமரைமே அண்ணலும் அளப்பரிது தாயவனே, அண்ணலும் அளப்பரிது தாய

நீந்தருள் ஆவடு துயரனே பித்தொடு மயங்கியதோ ஓர்பிணி வரினும் அத்தா உன் அடியலால் அறற்றாது என்ன புத்தரும் சமணரும் புறனுரைக்க பக்தர்க்கு அருள் செய்து பயின்றவனே புத்தரும் சமணரும் புறனுரைக்க பக்தர்க்கு அருள் செய்து பயின்றவனே பக்தர்க்கு அருள் செய்து பயின்றவனே அலை புனல் ஆவடு துறை அமர்ந்த இலை நுனை வேர்படை என் இறையை நலம் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லா விலையுடை அருந்தமிழ் மா

இசை நிலையினரே நிலையாக முன்னேறுவர் நிலவி.

0: போற்றி, திருவிளையாடல் நாயக போற்றி. வாய்ப்பளத்துக்கு நன்றி.
1: அருமை, அழகாக அமைச்சு அருமையாக பாடினீர்கள். நேரம் என்பதே இல்லை இதற்கெல்லாம். எவ்வளவு நேரம் என்றாலும் பாடலாம், பாடிக்கொண்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நெஞ்சார்ந்த நன்றிகள்.
0: உங்களால பாடம் நினைச்சே பாடிட்டேன்.
1: மகிழ்ச்சி, சிறப்பாக இருந்த. தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புரட்டம் சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு பாடலை அழகாக, இடரினும் தளரினும் எனதொரு நோய் என்று ஒரு அழகான சிவன் பாடலை பாடிச்சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள், வணங்குகிறோம். மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ,
1: வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள்.
2: ஹலோ, ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, வாருங்கள்.
2: தஞ்சாவூர் புன்னையனூர் மாரியம்மன் ஜோதி பாண்டியன் ஐயா.
1: வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. பாடுங்கள் ஐயா உங்கள் பாடலை.
2: ஐயா
1: பாடுங்கள் ஐயா உங்கள் பாடலை. வணக்கம் ஐயா, பாடுங்கள்.
2: ஒன்று விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பாக வணிச்சு செய்தோமடா. உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மணப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு, பசும் தழைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. மணப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி, மணப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. ஆத்தூரு கிச்சடி சம்பா, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு, நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணியே ஏத்தம் பிடிச்சி இறைச்சி போடு செல்ல கண்ணு. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணியே ஏத்தம் பிடிச்சி இறைச்சி போடு செல்ல கண்ணு. கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லா ஆள வச்சு, கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லா ஆள வச்சு, அறுத்து போடு கழுத்து மேட்டுல சின்ன கண்ணு, நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு. ஏன்றா பல்ல காட்டுற, அட வேலைய வெள்ளை வேலைய பாருடா. கருத நல்லா வேலைய வச்சு மருத சில்லா ஆள வச்சு, அறுத்து போடு களத்து மெட்டுல சின்ன கண்ணு, நல்லா அடிச்சு போடுப்பா போடு தூத்தி அள்ளு செல்ல கண்ணு. புதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சண்டையிலே, புதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே, விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் இத்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு. விருதுநகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன சின்ன கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க செல்ல கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க சில கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க செல்ல கண்ணு. ஐயா
1: அருமையான அருமையான ஒரு பாடல் அருமையாக பாடி, இடையில் ஒரு புன்னகைக்கு ஏற்ற அந்த என்றா பல்ல கற்ற என்று அழகாக சிரித்து கொண்டே அழகாக சொன்னீர்கள் ஐயா, அழகாக பாடினீர்கள். ஆமாம் ஐயா, அதான் சிறப்பு. நன்றி ஐயா, நன்றி, சிறப்பாக இருந்தது. தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் அழகான ஒரு விவசாய பாடல் பாடிச்சென்றார். மணப்பார மாடு கட்டி என்று அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், சிறப்பு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நிகழ்ச்சியில் இணையத்தில் சிறிய தடங்கள் ஏற்பட்டுள்ளது. சிறிய தடங்கள் இல்லை, பெரிய தடங்கள் ஏற்பட்டுள்ளது. அதனை சீர் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். நேர் சொந்தங்களே, 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் பாடலை பாடி மகிழுங்கள். தடங்களுக்கு வருந்துகிறோம். இதோ வருகிறது அழகான நிகழ்ச்சி, பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: நிச்சயமாக

0: நன்றி நன்றி.
1: அழகு அழகான ஒரு குரலில் அழகாக பாடினீர்கள், இனிமையாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம், நெஞ்சார்ந்த நன்றிகள், சிறப்பு.
0: நன்றி நன்றி.
1: தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் அழகாக பாடினார்கள், அருமையான ஒரு பாடல். அவர்களுக்கு இதயம் கழிந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, இணைப்பில் இருந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா, உங்கள் வரவு மேலும் மகிழ்ச்சி அடைகிறது.
2: சரி ஐயா, ஒரு பாட்டு
1: பாடுங்கள் ஐயா.
2: மண்ணில் வந்த நிலவே மடியில் பூத்த மலரே, மண்ணில் வந்த நிலவே மடியில் பூத்த மலரே, அன்பு கொண்ட செல்ல கிளி கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லம்மா, நிலவே மலரே, நிலவே மலரே, மலரின் இதழே, இதழின் அழகே, எட்டி நிற்கும் வானம் உன்னை கண்ட நேரம் பக்கம் வந்து தாலாட்டும், அந்தி மழை மேகம் இந்த மலர் தேகம் தொட்டு தொட்டு நீராட்டும், எட்டி நிற்கும் வானம் உன்னை கண்ட நேரம் பக்கம் வந்து தாலாட்டும், அந்தி மழை மேகம் இந்த மர தேகம் தொட்டு தொட்டு நீராட்டும், விழிகளில் கவிநயம் விரல்களில் அபிநயம் கண்ணே நீ காட்டு, விழிகிற வரையினில் மடியில் உறங்கிடு பாடல் நீ கேட்டு, நிலவே மலரே, நிலவே மலரே, மலரின் இதழே, இதழின் அழகே, மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே.

அழகு பார்த்து கண்கள் படக்கூடாது. பொன்னிலை போலும் சின்னமணி பாதம் மண்ணில் படக்கூடாது. பொன்னழகு மின்னும் உன்னழகு பார்த்து கண்கள் படக்கூடாது. மயில்கள்

0: நீதான் வந்தாயோ நிலவே மலரே, நிலவே மலரே, மலரின் இதழே, இதழின் அழகே, மண்ணில் வந்த நிலவே, என் மடியில் பூத்த மலரே, அன்பு கொண்ட செல்ல கீழி கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லம்மா, நிலவே மலரே. நன்றி ஐயா.
1: அருமை ஐயா, நன்றி. உங்களுக்கு தானே ஐயா, அழகாக மென்மையாக பாடினீர்கள் ஐயா, சிறப்பாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி, நன்றி, நன்றி. சிறப்பு நாகர்கோவில் மகேஷ் ஐயார்கள், மண்ணில் வந்த நிலவு அவர் அழகாக பாடி சென்றார். அவர்களுக்கு இதயம் கிடைந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு ஐயா.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடத்தமிழ் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் அருமையாக பாடினார்கள். அத்துணை நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நிகழ்ச்சியில் ஒரு திருஷ்டி ஒன்று இருக்க வேண்டாமா? அனைவரும் அருமையாக பாடிவிட்டால் எப்படி? ஒரு திருஷ்டி கழிக்க வேண்டும், அதற்குள் ஒரு நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: சென்னையிலிருந்து அகில ஸ்ரீதர்.
0: வணக்கம், வாருங்கள். எங்கு சென்றீர்கள்? நீண்ட நாட்களாக ஆளை காணவில்லை.
1: இல்ல, நாங்க வந்து கயான்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு யூபி கிட்ட, அங்க வந்து எங்க பிதர்களுக்கான அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். அதனால ஒரு வாரம் வந்து ரெண்டு நாள் ட்ரெயின், ரெண்டு நாள் வர்றதுக்கு அதுவே சரியா போயிடும், நடுவுல ஒரு மூணு நாள். அதனால போன வாரம் ஃபுல்லா அதனாலதான் வர முடியல.
0: அந்த ஏழு நாட்கள் காணவில்லை.
1: ஆமா, அடியில கொஞ்சம் பக்கத்தை காணும்.
0: நான் அந்த ஏழு நாட்கள் என்று நினைத்து விட்டேன். நீங்கள் அதான் சரி பாடுங்க.
1: பாடலாமா?
0: பாடலாம்.
1: லே

0: நன்றி சகோதரா.
1: அருமை, அருமையாக பாடினீர்கள். குடும்பத்துடன் தானே சென்றீர்கள்?
0: ஆமா.
1: இல்லை இல்லை, எனக்கு சந்தேகம் வந்து விட்டதான.
0: உங்களெல்லாம் கேட்கணும்ல.
1: ஓ, எங்களுக்காக இந்த பாடல்? சரி சரி, ஆத்துக்காரருக்கோ என்று நினைத்தேன்.
0: இல்லை இல்லை, எல்லோரிடம் தான் போனோம்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எங்களுக்காகவும் நலம் விசாரித்த உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.
0: நன்றி நன்றி.
1: அழகாக அருமையான ஒரு பாடல். ஒரு வாரமாக இல்லையா, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா என்று நலம்தானா நலம்தானா அனைவரும் நலம்தானா என்று நலம் விசாரித்து சென்றார்கள். பாடலிலேயே அனைவரின் நலத்தையும் விசாரித்த அவங்களுக்கு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி. சென்ற முறை நான் கூறியது போல் அனைவரும் அருமையாக பாடினார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு திருஷ்டி போட்டு வைப்பது போல் அடியன் ஒரு குரலில், அடியன் ஒரு பாடல். நேய சொந்தங்கள், மன்னிக்கவும்.

உயிரில் கலந்த உயிரை நினைந்து துடித்தேன், பாடி பாடி அழைத்தேன் ஒரு பாசராகம் இசைத்தேன், பாடி பாடி அழைத்தேன் ஒரு பாசராகம் இசைத்தேன். பழக ஒரு மனது, விலக ஒரு மனது, உனது மனம் இருமணமா? பழைய நினைவுகளை இனிய கனவுகளை பலியிடத்தான் திருமணமா? நமது உறவு என்ன பழங்கதையா, நொடியில் மறந்துவிடும் சிறுகதையா? விதியை நினைத்து மனம் அழுகிறதே.

0: ராகம் இசைத்தேன், பாடி பாடி அழைத்தேன், ஒரு பாச ராகம் இசைத்தேன். மஞ்சள் நிலாவை போலே நெஞ்சில் உலாவுமானே, உயிரில் கலந்த உயிரை நினைத்து துடித்தேன். பாடி பாடி அழைத்தேன், ஒரு பாச ராகம் இசைத்தேன், பாடி பாடி அழைத்தேன், ஒரு பாச ராகம் இசைத்தேன். கங்கை நதி பொங்கியது கண்ணில் அது தங்கியது, துன்பமடி தங்கமயிலே. கங்கை நதி பொங்கியது கண்ணில் அது தங்கியது, துன்பமடி தங்கமயிலே. இன்பமொழி சொன்ன கிளி மௌனம் என நின்ற நிலை, என்ன பதில் தந்து விடடி. இன்பமொழி சொன்ன கிளி மௌனம் என நின்ற நிலை, என்ன பதில் சொல்லு விடடி. சட்டி இது சுட்டதென விட்டு விடவா, சத்தியமும் இன்று முதல் பட்டு விடவா, அன்பு நதி இன்ப நதி வற்றி விடவா, பச்சை மரம் பட்டதென வெட்டி விடவா, உள்ளமதில் இல்லை என தள்ளிவிடவா, ஒட்டுறவு அற்றதென சொல்லிவிடவா, ஜென்மமொடு ஜென்மம் என வந்த உறவு வெட்டிவிட எண்ணுவது என்ன அழகு. உள்ளமதில் உள்ளை என தள்ளிவிடவா, ஒட்டுறவு அற்றதென சொல்லிவிடவா, ஜென்மமொடு ஜென்மம் என வந்த உறவு வெட்டிவிட எண்ணுவது என்ன அழகு, என்ன அழகு.
1: மன்னிக்கவும் நேர் சொந்தங்களே, கத்திவிட்டேன். பாடலை கேட்டு திட்டியவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சியில் பாடி சென்ற அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர். கீதம் நேசிக்கும் கீதநேசன் நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவிபுரிந்த நிலைய இயக்குநர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 9:21. இன்று 12/8/2026 புதன்கிழமை. இந்நன்னாளில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சைதாப்பேட்டை ரமேஷ் அவர்களின் இளைய மகள் செல்லப்பிள்ளை கார்த்திகாஷ்டி அவர்கள் தம் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ்த்துகின்றோம். சபரி வானொலி சொந்தங்கள் சார்பாகவும் நிலைய இயக்குனர், அறிவிப்பாளர்கள் மற்றும் அவர்களுடைய அப்பா, அம்மா, அக்கா அனைவரும் வாழ்த்துகின்றனர். கார்த்திகாஷ்டி அவர்களை மகிழ்ச்சியுடன் என்று போல் என்றும் அழகாக இளமையாக சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதோ அவர்களுக்காக ஓரிரு பிறந்தநாள் வாழ்த்து பாடல்கள் கேட்டு மகிழ்வோம்.

நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக கார்த்திக் அஷ்டி அவர்களின் விருப்பத்தில் கார்த்திக் அஷ்டி சாதனா அஷ்டி இருவர்களும் இணைந்து எனக்கு இந்த பாடலை ஒலிக்க விடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். டியூடு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கருத்த மச்சான், இது அவர்களின் பாடல்.

ஒலித்த அந்த அழகான ஒரு பாடல் கார்த்திகாஷ்டி சாதனாஷ்டி அவர்களின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் புதுப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலித்தன்றது. அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பிறந்தநாள் வாழ்த்து பாடலாக இது சபரி சொந்தங்கள் சார்பாக ஒரு பாடல் வாழ்த்தி மகிழ்வோமா.

என்ன சொந்தங்களே, ஒரு இங்கிலீஷ்காரர் பிறந்தநாள் வாழ்த்து பாடினால் இப்படித்தான் பாடுவார். அழகாக பாடினார், அழகான ஒரு வாழ்த்து பாடல். இதோ தமிழ் நெஞ்சம் ஒன்று வாழ்த்து பாடல் பாடுகிறது, கேட்டு மகிழ்வோம். அதற்கு முன் ஒரு வாழ்த்து கவிதை ஒன்று, இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் கார்த்திக் அஷ்டி அவர்களை வாழ்த்தி ஒரு கவிதையுடன்.

ஒரு அழகான வாழ்த்து பாடல், ஹாப்பி பர்த்டே டு யூ கார்த்திகாஷ்டி என்று அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. அன்பு சொந்தங்களே, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக குழந்தையின் கைகள் பட்டால் எப்படி இருக்கும் என்று ஒரு பாடல் இதோ.

கண்ணே உன் கைப்பட்டா.

இன்று ஆரணி சைதாப்பேட்டை ரமேஷ் அவர்களின் செல்ல மகள் கார்த்திக் அஷ்டி அவர்கள் சிறப்பான ஒரு பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் தந்தையின் அழகான ஒரு பாடல், ஆம், ஒவ்வொரு மகளின் அந்த மழலை செல்வத்திற்கு தந்தையின் அர்த்தம் சொல்வதற்கே அவள் மகளாக பிறந்திருக்கிறார். ஒரு அழகான பாடல் கேட்போமா? இது வாழ்த்து பாடலாக, நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாகவும்

என்ன ஒரு அழகான ஒரு பாடல். ஒவ்வொரு தந்தையும் தன் மகளுக்காக அழகான ஒரு பாடலை பாடுவார்கள். இப்படித்தான் எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பிறந்த என் மகள். ஆம், ஒவ்வொரு தந்தைக்கும் அர்த்தம் சொல்வதே அந்த மகளை செல்வங்களும் மகளும் தான். கார்த்திகாஷ்டி சாதனாஷ்டி இருவரும் பல்லாண்டு பல்லாண்டு நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம். நேர் சொந்தங்களே, அவர்களுக்காக ஒரு வாழ்த்து. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் சாதனாஷ்டி கார்த்திகாஷ்டி என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று அந்த அம்பாலை வேண்டி அவர்கள் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ இறைவனை வேண்டுவோமாக.